பிரதம சுமரு தேவி சாரதா வித்யா தீஜே பவானி மாய் சேலிக தீஜே கலா கி சேலடி.